ஊரில் எல்லாரும் சாப்பிட்டு உணவில் அழைக்க கூடாது. இரு தால் மட்டுமே மாற்றம் அதுதான் சீட்டுக்கு வரப்போச்சியா?